0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: Mars 2015 சும்மா தெரிக்க விடுறோம்ல.